0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் சுத்தானந்த பாரதி இயற்றிய எப்படி பாடினரோ ராகம், கர்நாடக தேவகந்தரி. பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் டார்விங் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இன்னமும் சந்தேகப்படலாமோ. வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நமஸ். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தினமும் ஒரு தரம். வழங்குபவர் சிவலட்சுமி பூவால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருக்கோடிக்க. சோழவள நாட்டில் காவிரியின் வடகரையில் உள்ள திருத்தலங்களில் ஒன்று திருக்கோடிக்க. க என்பது சோலை. திரிகோடி ரிஷிகள் பூசித்ததால் இப்பெயர் அமைந்தது என்பாரும் உளர். இறைவர் கோடிக்கா ஈஸ்வரர், இறைவி வடிவம்மை. தீர்த்தம் சிருங்க தீர்த்தம், அப்பர் சம்பந்தர் திருப்பதிகங்கள் பெற்ற திருத்தலம். திருக்கோடிக்காவல் பெருமாள், திருக்கோடிக்காவில் மகாதேவர், திருக்கோடிக்காவுடையார் என்னும் பெயர்கள் கல்வெட்டுக்களில் காணப்பெறுவன. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவேள்விக்குடி திருத்துருத்தி என்னும் தலங்களை தரிசித்து மணாள திருக்கோலத்தை பாடி திருக்கோடிக்கா வந்து சேர்ந்தனர். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவேள்விக்குடி திருத்துருத்தி என்னும் தலங்களை தரிசித்து மணாள திருக்கோலத்தை பாடி திருக்கோடிக்கா வந்து சேர்ந்தனர். திருக்கோடிக்காவில் தேவர் சிகாமணியை போற்றி மகிழ்ந்து பாடிய திருப்பதிகம் இது. இன்று நன்று நாளை நன்று எனத் தொடங்கும் செஞ்சுர் தமிழ் மாலையில் பொய் வாழ்க்கையைப் போக்கி மெய் வாழ்க்கையைப் பெறும் அன்புடன் வம்மின் உலகியலீர் என்றும் திருக்கோடிக்காவைச் சேர்ந்து தொழுங்கள் என்றும் அருளுவாராயினர். மக்களை நெறிப்படுத்தும் மாண்புரு திருப்பதிகம் இது. ஒன்றேசை நன்றேசை அதுவும் இன்றேசை என்ற முதுமொழியையும் நினைப்பிக்கச் செய்வது ஆம். இன்று நன்று நாளை நன்று எனத் தொடங்கும் பாடல் பண் நட்டராகும்.

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thiruneriya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. சைவம் தாத்தார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்மீக இசை. தலைப்பு சிவஸ்தோத்திரம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவ நக்ஷத்திர மாலா. பாடியிருப்பவர் வசுமதி தேசிகன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: ஷஜம் வயசோமரிசிருதம் மதுவியன்வாஜியோதர்யோதாயோதிஷ கவஷியோ நவியஜஸ்வதீரஸ்விபியோதிஷ இந்திரோ நரோதாசீதுகேதுஹேதேனு சரஸ்வத்யஸ்வினேந்திராயஜம் சுக்கிரன்னியோதிரிந்திரியம் வயசோம பரிசுதம் மதுவியன்வாஜியோதர்யோதாயுபேஷோஷேனிவாஸ்வினாசமே சரஸ்வத்யாத்விஷிமிந்திரே நேஷஜம் ஷியேனோ நரஜாசாஹ்ருதாஸ்ரியானமாசாரம் வயசோம பரிசுதாஹ ஹிருதம் மதுவியன்வாஜியோதர்யோதாயுஷ்தைவியாஹோதாராஷஜாஸ்வினேந்திரன்னாகிருவிதிவானக்கன்னேஷூஷ்ஞே சரஸ்வதிஷக்சீசேனுஹந்திரியம் வயசோம பரிசுதம் மதுவியன்வாஜியோதர்ய ஹோதாயக்ஷத்திஸ்ரோ தேவீர்நேஷஜந்திரயஸ்த்ரிதாதாவோபசோ ரூபமிந்திரே ஹிரண்யயாமஸ்வினேலானபாராதி வாசா சரஸ்வதீ மஹ இந்திராயதுஹஇந்திரியம் பயஸ்ஸோம பரிஸ்ருதா ஹிருதம் மதுவியன்த்வாஜ்யஸ்யஹோதர்யஜ ஹோதாயக்ஷத்சுரேதாஸ மிருஷபன்னர்யாபசந்த்வஷ்டாரமிந்திராமஸ்வினாஷன்னசரஸ்வதீமோஜோனஜோதிரிந்திரியம் வ்ருகோநரபசோபிஷக் யசஸ்வராயாபேஷஜக்ஷ்ரியானமாசாரம் வயஸ்ஸோம பரிஸ்ருதம் மதுவியன்த்வாஜ்யஸ்யஹோதர்யஜ ஹோதாயக்ஷத்வனஸ்பதிஜ்ஞேஷமிதாரஜ்ஞேஷதக்ராதும் பீமன்னமன்யஜ்ஞேராஜானம் வியாநமாசாஸ்வினே சரஸ்வதிஷகிந்திராயதுஹந்திரியம் பயசோம பரிசுதம் மதுவியன்வாஜியோதர்யஜ ஹோதாயக்ஷதக்ஸ்வாஹாஜியஸ்தோகாநாஸ்வாஹா மேதாசாம் பிருத்தக்ஸ்வாஹாச்சாகமஸ்விபியாஸ்வாஹா மேஷஜ்ஞே சரஸ்வத்யை ஸ்வாஹாரிஷபமிந்திராயசிஹாயசாசிரியுஸ்வாஹாநேஷஜுஸ்வாஹா சோமாமிந்திரியம் ஸ்வாஹேந்திரஜே சுத்தராமணே சவிதாரம் வருணம் பிஷஜாம்பதிஜுஸ்வாஹா வனஸ்பதிம் பிரியம் வாதோ நேஷஜம் ஸ்வாஹா தேவா அஜ்யபாஜூஷாணோ அக்னிர்பேஷஜம் வயசோம பரிசுதம் மதுவியன்வாஜியோதர்யஜ
1: ஹோதாயக்ஷதஸ்வினோச்சாகஸ்யவபாயமேதாசோஜுஷேதாஹவிர்ஹோதர்யஜ
0: ஹோதாயக்ஷத்சரஸ்வதீமேஷஸ்யவபாயமேதாசோஜுஷதாஹவிர்ஹோதர்யஜ ஹோதாயக்ஷதீந்திராமஷபஸ்யவபாயமேதாசோஜுஷதாஹவிர்ஹோதர்யஜ ஹோதாயக்ஷதஸ்வினௌ சரஸ்வதீமிந்திரஜ்ஞே சுத்ராமாணமிமே சோமாஹ சுராமாணச்சாகைர்நமேஷைர்ஷபைஸ்ஸுதாஹ ஷஷ்பைர்நதோக்மாபிர்லாஜைர்மஹஸ்வந்தோ மதாமாசாரேண பரிஷ்கிருதாஹ சுக்ராஹ் பயஸ்வந்தோ மிருதாஹ் ப்ரஸ்தீதாவோ மதுஷ்யுதஸ்தானஶ்வினா சரஸ்வதீ.

ஜீச்சந்தாஜர்மித்தோவோஸ்ந்தாஜர்மித்தோஸ்ந்தோவருணோ தேவதா பிரஹதீச்சந்தோ தேவதா.

நட்சத்திரம் பிரஜாபதிர்தேவதேன் வதா நட்சத்திரம் மருதோ தேவதா பாவுர் நட்சத்திரகும் ருத்ரோ தேவதா புனர்வசுர் நட்சத்திரம்.

ஓம் சிவாய நமஹ சைவம்தா ஆர்யம். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் பாபநாசம் சிவன் இயற்றிய பிரவாவரம் ராகம் லதாங்கி. பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மகாதேவா ஜெகநாதா. வழங்குபவர் சிவலட்சுமி பூவால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனைகள். தலைப்பு: எப்படி பாடினரோ. பாடியிருப்பவர் டி கே பட்டம்மாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருக்கோடிக்க. சோழவள நாட்டில் காவிரியின் வடகரையில் உள்ள திருத்தலங்களில் ஒன்று திருக்கோடிக்கா. க என்பது சோலை. திரிகோடி ரிஷிகள் பூசித்ததால் இப்பெயர் அமைந்தது என்பாரும் உளர். இறைவர் கோடிக்கா ஈஸ்வரர், இறைவி வடிவம்மை. தீர்த்தம் சிருங்க தீர்த்தம். அப்பர் சம்பந்தர் திருப்பதிகங்கள் பெற்ற திருத்தலம். திருக்கோடிக்காவல் பெருமாள், திருக்கோடிக்காவில் மகாதேவர், திருக்கோடிக்காவுடையார் என்னும் பெயர்கள் கல்வெட்டுக்களில் காணப்பெறுவன. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவேள்விக்குடி திருத்துருத்தி என்னும் தலங்களை தரிசித்து மணாள திருக்கோலத்தை பாடி திருக்கோடிக்கா வந்து சேர்ந்தனர். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவேள்விக்குடி திருத்துருத்தி என்னும் தலங்களை தரிசித்து மணாள திருக்கோலத்தை பாடி திருக்கோடிக்கா வந்து சேர்ந்தனர். திருக்கோடிக்காவில் தேவர் சிகாமணியை போற்றி மகிழ்ந்து பாடிய திருப்பதிகம் இது. இன்று நன்று நாளை நன்று எனத் தொடங்கும் செஞ்சுர் தமிழ் மாலையில் பொய் வாழ்க்கையைப் போக்கி மெய் வாழ்க்கையைப் பெறும் அன்புடன் வம்மின் உலகியலீர் என்றும் திருக்கோடிக்காவைச் சேர்ந்து தொழுங்கள் என்றும் அருளுவாராயினர். மக்களை நெறிப்படுத்தும் மாண்புரு திருப்பதிகம் இது. ஒன்றேசை நன்றேசை அதுவும் இன்றேசை என்ற முதுமொழியையும் நினைப்பிக்கச் செய்வது ஆம். இன்று நன்று நாளை நன்று எனத் தொடங்கும் பாடல் பண் நட்டராகம்.

0: நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்மீக இசை, தலைப்பு சிவஸ்தோத்திரம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவ நட்சத்திர மாலா. பாடியிருப்பவர் வசுமதி தேசிகன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஹிருதாயே மதிம் ஹோதிருப்யான் ததிரிந்திரியம் வா சுவனே வசுதேயஸ்யவ்யந்து யஜா தேவி ஸ்திஸ்ரஸ்திஸ்ரோ தேவி ரஷ்வினேலா சரஸ்வதி சூஷன்ன மத்யேனாபியாமிந்திராய ததிரிந்திரியம் வா சுவனே வசுதேயஸ்யவ்யந்து யஜா தேவ இந்திரோ நராசக்ஞேஹஸ்த்ரிவரோதஃ சரஸ்வத்யாஸ்விப்யாமீயதே ரதாஹ ரேதோ நரூபமமர்தஞ்சனித்ரமிந்திராயத்வஷ்டா ததாதிந்திரியாணி வசுவனே வசுதேயஸ்யவ்யந்து யஜா தேவோ தேவைர்வனஸ்பதிர்ஹிரண்யபர்ணோ அஸ்விப்யாஜ்ஞே சரஸ்வத்யா சுபிப்பல இந்திராய பத்ஸ்யதே மது ஓஜோ நூதிர்ஷபோ நாமம் வனஸ்பதிர்நோதாதிந்திரியாணி வசுவனே வசுதேயஸ்யவ்யந்து யஜா தேவம் பர்ஹிர்வாரீதீநாமத்வரேஸ்தீர்ணமஸ்விப்யா மூர்ணம் ரதாஸ் சரஸ்வத்யா ஸ்யோனமிந்ரதே சதாஹ ஈஷாயை மன்யுக்ஞே ராஜானம் பர்ஹிஷா ததுரிந்திரியம் வாசுவனே வசுதேயஸ்யவ்யந்து யஜா தேவோ அக்னிஸ்விஷ்டகிருத்தேவான்யக்ஷத்யதாயதக்ஞே ஹோதார இந்திராமஸ்வினா வாசா வாசக்ஞே சரஸ்வதி மக்னிக்ஞே சோமக்ஞிஸ்விஷ்டகிருதே ஸ்விஷ்ட இந்திரசுத்ராமா சவிதா வருணோ பிஷகிஷ்டோ தேவோ வனஸ்பதி ஸ்விஷ்டா தேவா ஆஜ்யபாஹ ஸ்விஷ்டோ அக்னிரக்னிநாஹோதா ஆஹோத்ரே ஸ்விஷ்டகிருத்யஷோன ததாதிந்திரியமூர்ஜமபாசிதிக்ஸ்வதாம் வாசுவனே வசுதேயஸ்யவ்யந்து யஜா அக்னிமத்யஹோதா ஆரமவர்ணீதாயை யஜமானஃபஜன் பக்தீஃபஜன் புரோலாஷான் வத்ரன் அஸ்விப்யான் சாகக்ஞே சரஸ்வத்யை மேஷமிந்திராய ரிஷபம் சுன்வன்னஸ்விப்யாஜ்ஞே சரஸ்வத்யா இந்திராய சுத்ராம்ணே சுராசோமான் சூபஸ்தா அத்ய தேவோ வனஸ்பதிரபவதஸ்விப்யாஞ்சாகேன சரஸ்வத்யை மேஷேணேந்திராய ரிஷபேண அக்ஷக்ஞிஸ்தான்மே தஸ்தஃ பிரதீபசதா க்ருபீஷதாவீ விருதந்த புரோலாஷைரபுரஸ்வினா சரஸ்வதீந்திரஸ் சுத்ராமா.

ஜீச்சந்தோஜாபர்ந்தாஜர்மிச்சந்தாஜர்மித்திரோதோஸ்மிச்சந்தாஜர்மித்திரோதோஸ்னிச்சந்தோஷா தேவராட்சந்தோவருணோதேவாரீச்சந்தோ பஜன்யோதேவா.

நட்சத்திரம் பிரஜாபதிர்தேவதேன் வதா நட்சத்திரம் மருதோ தேவதா பாவுர் நட்சத்திரகும் ருத்ரோ தேவதா புனர்வசுர் நட்ச